0: குண்டாதாள் பூங்கலை இண்டிச்ச வண்டூர் பாலே, குண்டாதாள் பூங்கலை இண்டிச்ச வண்டூர் பாலே, மக்கர வாங்கன குயா மக்கர கலங்கார் மிரே அலிபி மலாடை குருபியா.
1: 3CR's radio program, The Boldness, is looking for women and or gender diverse volunteer presenters to join our team. Training is provided to all 3CR presenters. If you are interested in finding out more, please contact 3CR's volunteer coordinator on 03 9419 8377 or email volunteers@3cr.org.au.